0: Vijay's superstardom in the last few decades hasn't been reserved to Tamil Nadu alone. He's huge in Keralam too. And so after Tamil Nadu, is it Mission Keralam for Vijay? Vijay's absence at the Congress's show of strength in Keralam has set off tongues wagging. And while the reason cited by the CMO highlighted security challenges due to a crowd swell if Vijay attends, we can't help but ask, is there more here than what meets the eye? Vijay's decision to skip the event comes barely 24 hours after a massive expansion drive by his party in parts of Keralam. The Vijay Fan Association is on an overdrive in Palakkad. And then in Wayanad and Thrissur. This, mind you, is exactly how Vijay set up his base in Tamil Nadu first and seems to be now engaging the same strategy. Vijay starts off on a strong footing. Even in his rallies in Tamil Nadu, fans visited from Keralam just to watch a glimpse of their favourite superstar.
1: Kerala lundi dalabadi ki ipdi solradhu kaga vandirke.
2: Kerala enga nindu vandirke?
1: Palakkad. Vijay fans aanu cheruppa mudali Vijay varna bayangar ishtamaanu.
2: So do you wish he contested in Kerala? Inga illa anga?
1: അവിടെ ഒന്ന് സൂപ്പർ ആയില്ലേ, നിറയെ ഫാൻസ് ഉണ്ട് അവിടെ. ഇവിടത്തെ കഴിഞ്ഞ് പറഞ്ഞാൽ അടുത്ത 5 വർഷത്തിനുള്ളിൽ കണ്ടിപ്പോ വിജയ് അവിടേക്ക് വരുന്ന.
0: വിജയ് സീംസ് ടു ഹാവ് സെറ്റ് ഹിസ് ഐസ് ഓൺ കേരളം നെക്സ്റ്റ് ആൻഡ് ദ ടി വി കെ ഇസ് കൗണ്ടിംഗ് ഓൺ ദ നെക്സ്റ്റ് 5 years ടു പുൽ ഓഫ് എ തമിഴ്നാടു സ്റ്റണർ ഇൻ കേരളം. ബ്യൂറോ റിപ്പോർട്ട്, ഇന്ത്യ ടുഡേ.
3: Actors entering politics is nothing new in the South. From MGR to Rajinikanth, Kamal Haasan to Pawan Kalyan, and now Vijay, the silver screen has often paved the way to the political stage. But survival in politics takes more than stardom. So what makes Vijay different? How has Thalapathy managed to stand out in this political game? Here's a look at the Vijay's rise and his leadership style that's turning heads.
0: Superstars enter politics, fan frenzy often turns into a massive challenge for the administration. Stardom brings crowds, emotion and unmatched public energy. But among those megastars who considered stepping into politics, only one managed to rise all the way to the chief minister's chair. The man is C. Joseph Vijay. So what separated Vijay from the rest? What did the others miss? When we compared Thalaivar and Thalapathy, the biggest difference was clarity and commitment. Rajinikanth delayed his political plunge for years and eventually backed out ahead of the Tamil Nadu elections in 2021. Vijay, on the other hand, launched his political party early and began groundwork well before the polls. While Rajni's political ideology often remained unclear, Vijay directly positioned himself against both DMK and AIADMK. Rumours of rivalry between the two superstars frequently surfaced, but Rajinikanth himself dismissed all such speculations.
4: நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகாமல்? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் என்ன போகாமல் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன், என் நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன், அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க.
0: Compared with Kamal Haasan too, Vijay appeared one step ahead. Haasan attempted to balance cinema and politics. Vijay, however, made his priorities clear from day one. Talapathy had already stepped away from films and put politics first. During campaigns, Kamal Haasan had hinted that Vijay too might struggle to manage both worlds. But now, after Vijay's political rise in Tamil Nadu, Haasan says newcomers should neither be underestimated nor overestimated.
5: அதனால நான் ஒரு இடம் போதுங்கிற சொல்ற அறிவு எனக்கு அப்ப இருந்தது. அது எப்பவுமே இருக்கணுங்கிறது என்னுடைய அறிவுரை. யார் வந்தாலும் ஒரு தொகுதி வாக்காளருக்கு துரோகம் செய்யறது தானே அது. அப்ப நீ யார், அதுக்கு முன்னாடி யாரோ பெரிய தலைவர் அப்படி பண்ணிருக்காங்க நார்த் இந்தியால, அவருக்கும் சேர்த்து சொல்றேன் அது. புரியுதுங்களா? கட்சி பேதமற்று சொல்லுகிறேன் நான். இங்கேயும் ஒரு கால் அங்க ஒரு கால்னு வைக்கிறது எப்படி, யாரு பாத்துக்குவாங்க?
6: அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியல். சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம்.
0: Pawan Kalyan too entered politics with dreams of becoming chief minister, but electoral struggles forced him to join alliances for political survival.
7: మన ముఖ్యంగా మన తమిళనాడు ఎలక్షన్స్ వచ్చి ఆయన ముఖ్యమంత్రిగా నన్ను చంపేస్తారు అందరం. దాని పరిస్థితులు వేరు, మన పరిస్థితులు వేరు. అంటే ఎందుకు చెప్తా అంటే దాని పరిస్థితులు వేరు, మన పరిస్థితులు వేరు.
0: What others hesitated to do, Vijay did with confidence and conviction. He came, he saw, and he conquered. With Simran Sarawa, Bureau Report, India Today.
3: And with that, it's a wrap on this bulletin. Thank you for watching. For more news and updates, you can log into indiatoday.in or check out the India Today app.
8: You are watching India Today.
9: The music you love is all right here on TuneIn, bringing you good vibes and the hottest hits. But are you ready to amp things up even more? Just upgrade to TuneIn Premium for all of our exclusive music channels, completely commercial free. So you get more of today's hits. Country roads. Thank God I get to wait. And everything else. Hear it all here, commercial free, on TuneIn.
10: The Tailgate Top 20.
11: Hey, it's Blake from the Garth Channel, and I'm your host of the Tailgate Top 20. Join me every weekend as we pick a year, go back in time, and count down the biggest tailgating songs around. And since this is Tailgate Radio, you know anything goes. The Tailgate Top 20. This weekend with me, Blake, from the Garth Channel, only on Tailgate Radio.
10: The Tailgate Top 20.
12: Search for Tailgate Radio on TuneIn to listen.
11: Try to keep up.

0: Welcome back. You're watching The Burning Question, and right now we're getting some breaking news. Vijay MLA's U-turn on Sanathan slander. First said came on ground to abolish Sanathan, and now Vijay's MLA Mustafa has taken a big U-turn, claiming that TVK is for all religion. TVK MLA Mustafa has claimed that his words were twisted. Mustafa has said that for us, all are born equal. They are twisting my comments. I've come here from Chennai to get the blessings of Meenakshi Amman. Our chief minister runs the TVK for all religious people with schemes too for everyone. Someone is twisting my words and I don't want to get into it. This is what Mustafa has said, the TVK MLA, while taking a U-turn on his comments that he had made earlier on Sanatan Dharm, mentioning that we have Periyar, we have Ambedkar, and that we have come on ground to abolish Sanatan. And now he has taken a U-turn, claiming that his words were twisted.
1: நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார், இந்து முஸ்லீம் நான் பாத்தீங்கன்னா மதுரை சென்னையில இருந்து இங்க வரேன், மக்களை சந்திக்க வரேன், மீனாட்சியை தரிசிக்க வரேன், மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட கலத்தை இதை வந்து திரிக்கிறாங்க. இது இது என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஆனபல் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கான தலைவராக எங்க இயக்கம் நடத்தப்படுது, எல்லா மக்களுக்கான திட்டம் தான் சார் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை யாரோ திரிக்கிறாங்க, அதுக்கு அதுக்குள்ள போவேனு பாக்குறேன். நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார், இந்து முஸ்லீம் நான் பாத்தீங்கன்னா மதுரையில் சென்னையில இருந்து இங்க வரேன், மக்களை சந்திக்க வரேன், மீனாட்சியை தரிசிக்க வரேன், மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட கலத்தை இதை வந்து திரிக்கிறாங்க. இது இது என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஆனபல் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கான தலைவராக எங்க இயக்கம் நடத்தப்படுது, எல்லா மக்களுக்கான திட்டம் தான் சார் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை யாரோ திரிக்கிறாங்க, அதுக்கு அதுக்குள்ள போவேனு பாக்குறேன்.
0: And let's now also listen in to what the TVK MLA VNS Mustafa had earlier said about abolishing Sanathan.
2: நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்துல இறங்கிருக்கிறோம். முதல் சாராய கடையை மூடி இருக்கிறோம். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்துல இறங்கிருக்கிறோம். முதல் சாராய கடையை

0: ஹாய், என்ன பண்ண போற நீங்க?
1: கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா?
2: The film has grossed 120 crore rupees globally in its opening weekend despite last minute show cancellation and mixed reviews. The fantasy action drama has opened to strong numbers across markets with audience turnout building steadily through its first weekend. The film opened on Friday with 15.50 crore rupees in India net collections and recorded an occupancy of 46.9%. The strong response in Tamil Nadu has especially boosted the film's opening weekend momentum. According to reports, Karuppu earned 68 crore rupees in India net collections in its first 3 days, while globally the film crossed the 100 crore rupees mark in record time.
3: இதெல்லாம் சப்பு மேட்டர்ஸா? ஒரு நல்ல லாயர பார்த்தா உடனே முடிச்சிடலாம்.
4: அப்புறம் சார் வரலங்க ஐயா.
5: கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட்.
6: பினு, ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா?
2: மீன்வைல் இன் தி ஃபிலிம் சூர்யா ப்ளேஸ் சர்வனன், எ லாயர் ஹூ டேக்ஸ் தி ஃபார்ம் ஆஃப் தி லோக்கல் டேட்டி கருப்பசாமி. The story follows a helpless father and daughter who are robbed and trapped in a corrupt legal system.
7: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல மனசார வேண்டிட்டு போட ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
1: என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு.
2: More than just the numbers, Karuppu's opening weekend has symbolized Surya's long-awaited return as a bankable theatrical force after a decade filled with underwhelming box office performances.

0: The film has particularly benefited from positive word of mouth surrounding its commercial entertainer format, action sequences, and Surya's performance.
1: கருப்புடா கருப்புன்ன சாமி கண்ட சுத்தமா வெட்டி

0: ஹாய், என்ன பண்ண போற நீங்க?
1: கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா?
2: The film has grossed 120 crore rupees globally in its opening weekend despite last minute show cancellation and mixed reviews. The fantasy action drama has opened to strong numbers across markets with audience turnout building steadily through its first weekend. The film opened on Friday with 15.50 crore rupees in India net collections and recorded an occupancy of 46.9%. The strong response in Tamil Nadu has especially boosted the film's opening weekend momentum. According to reports, Karuppu earned 68 crore rupees in India net collections in its first 3 days, while globally the film crossed the 100 crore rupees mark in record time.
3: இதெல்லாம் சப்பு மேட்டர்ஸா? ஒரு நல்ல லாயர பார்த்தா உடனே முடிச்சிடலாம்.
4: அப்புறம் சார் வரலங்க ஐயா.
5: கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட்.
6: பினு, ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா?
2: மீன்வைல் இன் தி ஃபிலிம் சூர்யா ப்ளேஸ் சர்வனன், எ லாயர் ஹூ டேக்ஸ் தி ஃபார்ம் ஆஃப் தி லோக்கல் டேட்டி கருப்பசாமி. The story follows a helpless father and daughter who are robbed and trapped in a corrupt legal system.
7: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல மனசார வேண்டிட்டு போட ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
1: என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு.
2: More than just the numbers, Karuppu's opening weekend has symbolized Surya's long-awaited return as a bankable theatrical force after a decade filled with underwhelming box office performances.

0: The film has particularly benefited from positive word of mouth surrounding its commercial entertainer format, action sequences, and Surya's performance.
1: கருப்புடா கருப்பு சாமி கண்ணை சுத்தமா வெட்டி கசக்கி போ.

0: என்ன பண்ண போற நீங்கமே?
1: கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா?
2: The film has grossed 120 crore rupees globally in its opening weekend despite last minute show cancellation and mixed reviews. The fantasy action drama has opened to strong numbers across markets with audience turnout building steadily through its first weekend. The film opened on Friday with 15.50 crore rupees in India net collections and recorded an occupancy of 46.9%. The strong response in Tamil Nadu has especially boosted the film's opening weekend momentum. According to reports, Karuppu earned 68 crore rupees in India net collections in its first 3 days, while globally the film crossed the 100 crore rupees mark in record time.
3: இதெல்லாம் சப்பு மேட்டர்ஸா? ஒரு நல்ல லாயர பார்த்தா உடனே முடிச்சிடலாம்.
4: அப்படியே சார் வரலீங்க ஐயா.
5: கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட்.
6: பினு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா?
2: மீன்வைல் இன் தி ஃபிலிம் சூர்யா ப்ளேஸ் சர்வனன், எ லாயர் ஹூ டேக்ஸ் தி ஃபார்ம் ஆஃப் தி லோக்கல் டேட்டி கருப்பசாமி. The story follows a helpless father and daughter who are robbed and trapped in a corrupt legal system.
7: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல மனசார வேண்டிட்டு போட ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
1: என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு.
2: More than just the numbers, Karuppu's opening weekend has symbolized Surya's long-awaited return as a bankable theatrical force after a decade filled with underwhelming box office performances.

0: The film has particularly benefited from positive word of mouth surrounding its commercial entertainer format, action sequences, and Surya's performance.
1: கருப்புடா கருப்பு சாமி கண்ணா வெட்டி கட்ட